சீதா, எல்லாம் மறந்து போட்டேனே. சீதா, அரே, இவ்வளவு கூத்து கடையனே தூக்கிடிஸ்தாளல்ல, பாப்பா ஆயாச ஆகிதேனோ. சீதா.